தீனாக அகழ்வறிந்நாய் எவருங்க வஷாகன் திபே ஆவ்ரா பீங்க மீஹுனக அல்லோஹக ரசூலா அருகுக ஹங்குராம நுகஸ் ஃபஸ் ஜெஹிஃபா திவ்மன்னதே அதி எகலேக ஃபானுக ஃபுரான ஃபுளவுர எவருங்க ஃபுரான தக இஸ்கந்தினுமன்னதே எஹனி எவரென்ன சாலி அமலிக்கம்க லீவ்கெம் மென்வி எவரென்னங் அங்க ஹிக்குமே அதி வறுபலி கமெவ்வெஸ் அதி படுஹே ஹூனு கமெவ்வெஸ் அல்லோஹக மவுகா எவரென்னக்கன் நுஜஹேனதே அதி காஃபின் ருளி அரானே தனக எவரென்னக்க ஃபியவளன் நேழேனதே அதி அதாவே தெரிகி கிபெங் கெல்லுமெங் எவரென்னக்கன் நுலிபேனதே ஹம கஷ்வரும் இஹ்சான் தெரிங்கே தர்ம அல்லோஹு கெல்லனி நுக்ரவ்வானதே.

0: திவே எஃப்எம் 91 மெகாஹெர்ட்ஸ் திவேங்க மொனிஃபுவே ஃபில்வா தினமுக அபதுஸ்
1: திவே எஃப்எம் கே கொம்மே கடியரே கே ஃபேஷன் மிஸ் திவே அமில்ல ராகே கே லவேகும்

ஹம்ம கஷ்வரம் ரேத்வா தஃபா துவும் கையாய் உடுதகாய் பிமுகா அவ்வோ ஹித்து எம்மெஹா தகை தீக தக்வா விருவா பயக தலீல் தகிவா கங்கஷவரே.